0: தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்
0: காலைதோறும்
1: 7 மணி முதல் 8 மணி வரை
0: எஃப்எம் தாளம் வானொலி.
1: எஃப்எம் தாளம், எஃப்எம் தாளம் வானொலி, வானொலி. உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசையரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்று செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி. இன்று நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான நாளாக திகழ்கிறது, 11ஆம் செப்டம்பர். ஆமாம், இதை பற்றி நாங்கள் அடுத்த பாடலை கேட்ட பிறகுதான் சொல்வோம்.

அன்பு மக்களே, இன்று செப்டம்பர் 11 மகா கவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள். 1921 செப்டம்பர் மாதம் இன்றைய தேதி, அதாவது 11 அன்று தனது 39 வயதில் பாரதியார் மறைந்தார். மிக குறுகிய வாழ்நாளிலேயே கவிஞர், பத்திரிகையாளர், சுதந்திர போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி என பல பரிமாணங்களில் அவர் ஆற்றிய பணி அளப்பரியது. உங்களுடைய இன்றைய தேனிசேரங்கம் நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய வகையில் இந்த அழகாக அமைத்து தருகிறேன். இன்று மகாஸ்கவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள். ஓர் கவிஞர் எப்படி ஒரு சமூகத்தின் சிந்தனையை மாற்ற முடியும் என்பதற்கு பாரதியார் மிகுந்த சிறந்த உதாரணமாக திகழ்கின்றார். இதோ அடுத்த பாடல், நின்னை சரணடைந்தேன். உங்களுக்கு தெரியும்படி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் காளியை போற்றி பல பாடல்களை பாடியிருக்கின்றார். இதோ அதனை முனித்து அடுத்த பாடல்.

அம்மாம் அன்பு மக்களே, இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள். பாரதியாரின் கவிதைகளில் ஒரு பக்கம் தேசப்பற்று, சுதந்திர வேட்கை, சமூக சமத்துவம், பெண்களின் உரிமை ஆகியவை இருந்தாலும் மற்றொரு பக்கம் ஆழமான இறை பக்தியும் ஆன்மீக சிந்தனையும் இருந்தது. அவர் இறைவனை வெறும் மனமே வழிபதற்காக மட்டும் பாடவில்லை, இறைவனிடமிருந்து துணிவு, அறிவு, அன்பு, ஞானம் ஆகியவற்றை கேட்டார். சக்தி, விநாயகர், நான்மணி மாலை, கண்ணன் பாட்டு போன்ற படைப்புகளில் அவரது பக்தியின் ஆழத்தை நாம் காணலாம். அதே நேரத்தில் கண்ணன் அவருக்கு வெறும் தெய்வமாக மட்டுமல்லாமல் அன்பு, நட்பு, அழகு மற்றும் மனித உணர்வுகளில் வெளிப்பாடாகவும் தோன்றுகின்றார்.

இந்த நாளை முன்னிட்டு மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதை அவருடைய கவிதைகள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றன? முதலாவது, பயப்படாமல் வாழ வேண்டும். அநியாயத்தை கண்டால் அமைதியாக இருக்கக்கூடாது. உண்மைக்காக துணிந்து குரல் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, பெண்களை சமமாக மதிக்க வேண்டும். பெண்களுக்கு கல்வி, சுதந்திரம், உரிமை வேண்டும் என்று பாரதியார் தனது காலத்திலேயே துணிச்சலாக பாடினார். குழந்தை திருமணம், பெண்கள் மீதான அடக்குமுறை போன்றவற்றையும் அவர் எதிர்த்தார். அடுத்து, சாதி மத வேறுபாடுகளை தாண்டி மனித நேயத்துடன் வாழ வேண்டும். மனிதர்களை பிரிப்பதை விட அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதே அவரது சிந்தனையின் முக்கியமான செய்திகளில் ஒன்று. நான்காவது, அறிவும் கல்வியும் நம் மிகப்பெரிய செல்வம். பாரதியார் கல்வியை தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காக மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தின் விடுதலைக்கான கருவியாக கண்டார். ஐந்தாவது, நாம் நம்பும் விஷயத்திற்காக அர்ப்பணிப்புடன் உழைக்க வேண்டும். பாரதியார் தனது கொள்கைகளை வெறும் கவிதைகளில் மட்டும் எழுதி விட்டு நிற்கவில்லை. பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் சுதந்திர போராட்டத்தின் ஆதரவாளராகவும் தொடர்ந்து செயல்பட்டார். பிரிட்டிஷ் ஆட்சியின் அழுத்தத்திலிருந்து தப்புவதற்காக புதுச்சேரியில் பல ஆண்டுகள் வாழ்ந்த போதும் தனது எழுத்து பணியை தொடர்ந்தார். அதனால்தான் பாரதியாரின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் பேசுவதும் மட்டுமல்ல, நாம் நம்புவதை நமது வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும்.

0: அன்பு மக்களே, இன்று செப்டம்பர் மாதம் 11 தேதி நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள். அவர் கனவு கண்ட துணிச்சலான, அறிவுள்ள, சமத்துவமான, அன்பான சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்மால் முடிந்ததை செய்வதே அவருக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி. மகாகவி பாரதியார் மறைந்திருக்கலாம், ஆனால் அவரது சொற்கள் மறையவில்லை, அவரது பாடல்கள் மறையவில்லை, அவரது சிந்தனைகள் மறையவில்லை. அவர் ஏற்றிய சுதந்திர கனலோ இன்னும் நம் உள்ளங்களில் எரிந்து கொண்டிருக்கிறது. மகாகவி பாரதியாருக்கு நமது வீர வணக்கம். மேலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அவர் பாடிய இந்த பாடல் தமிழர்களாகிய நாங்கள் எப்பொழுதும் நினைவில் கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும். தேனிசை அரங்கம்,
1: தேனிசை அரங்கம்
0: காலைதோறும்
1: 7 முதல் 8 வரை
0: வானொலி. அன்பு மக்களே, இந்த இனிய வெள்ளிக்கிழமை குளிர்ந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கின்றோம். காலையின் குளிர்ந்த காற்றும் பறவைகளின் இனிய குரலும் புத்துணர்ச்சியூட்டும் இந்த அழகான பொழுதும் உங்கள் மனதில் புதிய நம்பிக்கையையும் புதிய உற்சாகத்தையும் விதை கட்டும். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். உங்கள் எண்ணங்கள் நல்லதாக இருக்கட்டும். உங்கள் செயல்கள் வெற்றியாகட்டும். உங்கள் இல்லம் மகிழ்ச்சியால் நிறையட்டும். இந்த அழகான வெள்ளிக்கிழமை காலையை இசையாலும் இனிய சிந்தனைகளாலும் தொடங்க தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். இது

உங்கள் அன்பான நிகழ்ச்சி தேனிசை அரங்கம். அடுத்த பாடல் பூங்காதவே தாழ் திறவை. இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக மாமே அருளன், அத்தே எழிலி, தேனருவி மற்றும் பாதினி அம்மாய் கமலாதேவி உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்களும் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், கண்டிப்பாக எங்களுக்கு 402-807-0402-807-0 என்ற தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைக்கலாம்.

இன்றைய சிந்தனை பணிவை பற்றி. பணிவை, அதாவது பணிவு பற்றி. உயர உயர பறந்தாலும் வேர்களே மறக்காத மரம் போல் வாழுங்கள். உங்கள் திறமையும்

உங்களை உயர்த்தட்டும். ஆனால் உங்கள் பணிவு உங்களை எல்லோருடைய இதயத்திலும் உயரட்டும். வாழ்க்கையில் எவ்வளவு வெற்றி பெற்றாலும், எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும், பணிவை மட்டும் ஒருபோதும் இழக்கக்கூடாது. ஏனெனில் உண்மையான உயரம் என்பது மற்றவர்களை விட மேலே நிற்பதில் இல்லை, மற்றவர்களையும் மதித்து அவர்களுடன் அன்பாக நடப்பதில்தான் இருக்கிறது. பணிவு என்பது பலவீனமல்ல, அது நம் வெற்றிக்கு அழகு சேர்க்கும் பெரிய மிகப்பெரிய வலிமையாகும். அடுத்த பாடல், பிரியமான தோழிலிருந்து காற்றே பூங்காற்றே என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக பாட்டி சுந்தேரி மற்றும் பேத்தி ஏழிசை பேரன் செவியன் அவர்களுக்காக நாங்கள் தருகின்றோம். பாடலுக்கு குரல் தருபவர் இசை குயில் சித்ரா அவர்கள்.

நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதை அச்சமில்லை அச்சமில்லை. இந்த பாடல், இந்த கவிதை அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே என்ற இந்த வரிகள் வெறும் கவிதை வரிகள் அல்ல. அவை பாரதியார் நமக்கு கொடுத்த தன்னம்பிக்கையின் மந்திரம். வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் எம்மை எதிர்கொண்டாலும் உண்மையின் பாதையில் துணிந்து நடக்க வேண்டும் என்பதே இந்த கவிதையின் ஆழமான செய்தி. பாரதியார் பயமற்ற வாழ்க்கையை மட்டுமல்ல, சுதந்திரமாக சிந்திக்கும் மனிதனையும் கனவு கண்டார். அவரது கவிதைகளில் வீரமும் தன்னம்பிக்கையும் தேசப்பற்றும் மனித நேயமும் ஒன்றாக கலந்து இருக்கின்றன. அதனால்தான் இன்றைய தலைமுறைக்கு பாரதியாரின் இந்த கவிதை சொல்லும் செய்தி, பிரச்சனைகளை கண்டு பின் வாங்காதீர்கள், தோல்வியை கண்டு தளவதாதீர்கள், உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், உண்மைக்காக துணிந்து நிற்குங்கள். இதுதான் பாரதியாரின் கவிதைகள் காலம் கடந்து நம் மனங்களில் வாழ்வதற்கான காரணம். அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, இந்த வரிகளுடன் இன்றைய நாளை நம்பிக்கையுடனும் துணிவுடனும் தொடங்கலாம்.

அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக ரிவ்யா ஜாபா ஊரைச் சேர்ந்த அம்மா மனுன் தமது பேரன் பேத்திமார்களுக்காக சோமசேகரன் சோழன் செந்தாமரை சஞ்சீவன் ஜெசன் சந்தி கெசிலா அனைத்து சகோதரர்மார்களுக்கும் சகோதரிமார்களுக்கும் அன்னிமார்களுக்கும் வசந்தா ரூபி மற்றும் நண்பர்களுக்கும் தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். மேலும் அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக சரோஜினி நாயகி உசூல் நாயுடு ரேசன் ஜொய்வன் முனிசாமி லோனா வனா லியானா ஜென்சன் ருதீஷ் ஜொய்வன் குப்பன் மற்றும் அனி கோவிந்தன் உங்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். பெச்சிபுவல்லிருந்து வெங்கடலப்பிள்ளை குடும்பத்தைச் சேர்ந்த ஜெயராணி குமரன் ஜெசன் கெசன் அரசி பிட்டோ ஊரைச் சேர்ந்த வெதி செசன் மிகலை நிலை நல்லன் உங்களுக்காகவும் அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றோம். ஷமுனியிலிருந்து ஃபெனிக்ஸிலிருந்து பத்மினி ஜெயா லீனா விமலா சரஸ்பதி ஜோதி அயராமலிங்கம் அணு இந்தா கந்தசாமி முக்காலிலிருந்து பரியானன் குடும்பம் விஜயலட்சுமி மாணிக்கம் சாப்பிளிலிருந்து சாந்திரினா யாவு அம்மா வினோதா யாவு உங்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். தன்றையன் குடும்பம் ராமசாமி ராசன் அழகிரி நர்சிகாது மற்றும் யாவு குடும்பத்துக்கும் ஃபெனிக்ஸிலிருந்து அம்மா புஷ்பா ரங்கசாமி அவர்களுக்கும் பாடலை கேட்டிருக்கின்றார். அடுத்த பாடலை சொந்து ஃபிளக்கிலிருந்த யதேவன் முதலியம்மா சுவிதா வேதா எழிலன் ராகினி வெண்ணிலா ஞானம் ஞானவன் யுவின் பூஜா அம்மா பாக்யம் உங்களுக்காகவும் அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். பெஜுதோம்புலிருந்து அம்மா உமா கங்காது தமது பேரன் பேத்திமார்களுக்கும் அழகி அமெல்யா இலா குணால் செல்வி அவிஷ் மற்றும் சின்னம்மா சுந்தரம் தங்கச்சி சரோஜினி பதன் குடும்பம் லாத்தூ கெனிக்கிலிருந்து வதி குகுசாமி திலன் திஜன் சுப்பிரமணிய அனைத்து பழனி குடும்பம் சுப்பிரமணிய குடும்பம் குகுசாமி குடும்பம் மற்றும் கங்காது குடும்பத்துக்கு அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். இதோ அடுத்த பாடல். இதே பாடலை அன்பெனும் சிறப்பாக அம்மா தேவி அம்மா நீலம் மற்றும் அம்மா வனிதா உங்களுக்காகவும் தருகின்றோம்.

0: அன்பு மக்களே, இன்று செப்டம்பர் மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும், திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் உங்களுக்காக வாழ்த்துக்கள் பல. இன்று நம்முடைய தொழில் அன்பர் வருஷா அப்பாது தமது பிறந்த நாளை முனித்து அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். வாழ்த்துகின்றவர்கள் ஷைலேந்திரா மற்றும் ஹுருதயம் மற்றும் தியானம் உங்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். லண்டனிலிருந்து ஸ்ரேயா யவு தமது பிறந்த நாளை முனித்து அப்பா செல்வன் அம்மா நிர்மலா சகோதரன் ஜெசன் கெவன் சுல்யாக்கிலிருந்து நாதன் மற்றும் சிற்றப்பா வினேசன் நீர்மணி கவினா நிவெலன் அம்மா செல்வம் அனைத்து இயவு குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. ஷாமுனியிலிருந்து ருபன் செத்தி தமது பிறந்த நாளை முனித்து மனைவி மணி மகள் நிலை மற்றும் அனைத்து பேரன் பேத்திமார்களின் சார்பாகவும் அண்ணன் ரஞ்சன் அன்னி சித்ரா மகன் ராகன் அனைத்து செத்தி குடும்பம் ஷாமுனி மாரியம்மன் கோவிலின் உறுப்பினர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் பல. லசூ சந்தைஃபிளக்கிலிருந்து பாலன் பஞ்சயா தமது பிறந்த நாளை இன்று கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் வீணா அழகன் சிவம் நதிசன் நகலிங்கேஷ் துஷவன் செவியன் அஷானம் ககம்பன் குடும்பம் குணந்தன் குடும்பம் தைலம் பஞ்சயா மற்றும் வளைத்தன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. மேலும் இதே பாடலை நாங்கள் சுகினம்லிருந்து தேவன் வர்தப்பன் தமது பிறந்த நாளை முனித்து மனைவி அம்பாள் மகள் வனிசா நவிதா பிரிந்தா ரூபன் கோபாலன் ஸ்டீவன் சரவணன் யுவானன் அனைத்து வாதப்பன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். இதோ உங்களுக்காக வாழ்த்து பாடல்.
1: Many more happy returns of the day.

வானொலி பெரு ரசிகர்களே, நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. வணக்கம்.